நான் குப்பிடுதலே நாள் கசுமே தலே அர்தா தலே அர்தா தலே அர்தா ஜின்னா அந்தர் கோர்முக்கு பிரீத் ஹே தின் ஹரி ரக்த